தலைவனே, என் அறம் உறங்குமா? தீரன் துறந்தரா.

0: டேய் வீரபாகன் நம்மட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க முடிக்கணும், இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுறேன்.
1: அண்ணா கடையும் பூட்டிருக்கு, வீடும் பூட்டிருக்கல.
0: பூட்டி இருந்தா உள்ளதாண்டா இருப்பேன். உடைக்கல பூட்ட
1: வாங்கடா உடப்போம்.
0: வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா?
2: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாலித்தனமா தெரியல? ஆமா என்ன விஷயம்?
0: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
2: பணம் வரும்போது தருவோம்.
0: எப்ப வரும்?
2: தரும்போது வரும்.
0: இவன் சரிபட மாட்டான்.
2: தாமதம். போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம்.
0: அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கலாம்.
2: இது ரொம்ப தாமதம்.
0: இது எதுக்கு?
2: அதுக்கு முத வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனோம்.
0: அப்ப கிட்னியே இல்லையா?
2: கொஞ்சோண்டு சட்னி வேணா தர நக்கிட்டு
0: போறீங்க.
3: தெரியாம
0: தடுக்காத வாங்கின காசை தரலைங்கிறதுனாலதான் வெட்டோம்.
3: அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும்.
0: நாங்க பாக்காத கேசா?
3: அப்படி இல்லைங்கயா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க.
0: இவனுக்கு கேரண்டி குடுக்கறக்கு நீ யாரு?
3: நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க.
0: அப்படியா? அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 ரூபாய் மொத்தமா உங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சிருமா?
4: அந்த பாலிசி வந்திருக்காதா?
3: அந்த பாலிசி வரலங்க. நீங்க மாச தவணை கட்டுருங்க.
0: அப்படியா? இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய். இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கண்டறியலாம்.
3: எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி.
4: முதலாளியா? என்னையா?
3: எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும்.
4: என்னது கம்பெனியா? எனக்கு நான் வச்சிருக்கிறது கம்பெனி. எவ்வளவு பொருளிய கிளப்பியிருக்கா ஐயா? என்கிட்ட இருக்கிறது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா. அதை வச்சு கும்போனத்தை பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்க. என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு. போயா
3: முதலாளி?
4: போயா
3: முதலாளி?
4: போயா?

0: சோம்பேறி, ஏன்டா பகல்லே தூங்குற?
1: ராத்திரி பூரா வேலைண்ணே.
0: ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சு நின்றுட்டு இருந்த.
1: ஞான தடவை வச்சேன் தெரியுமா?
0: வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்தின் புள்ள, உட்காந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு
1: வரேன். நீங்க கடைக்கு போலாமா?
0: ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்காரர் தரமாட்டானா?
1: தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவ, நான் இருக்கும்போது நீங்க போலாமா? ஆசை கொடுங்க, நான் வாங்கிட்டு
0: வரேன். நீயா? போதும்ப்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன்.
1: ஒரு தடவை தப்பு இல்லைட்டேன், நான் சின்ன வந்தானே, நீங்க திருத்த கூடாதா?
0: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா?
1: என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா?
0: சரி, இந்தா
1: என்ன வேணும்?
0: ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டான்.
1: என்ன குரு கொடுங்க.

0: மங்கள பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திர வானொலியில்.
1: மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: எவ்வளவா?
1: 200 ரூபாய்.
0: எது 200 ரூபாயா? அவ்வளவு பெரிய ட்ரெயின்ல அட்டாச் பாத்ரூம் வேற இருக்கு, அதுலயே கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வர்றதுக்கு 150 ரூபாய் தான். நீ 200 ரூபாய் கேக்குற? 50 ரூபாய் தர வச்சுக்க.
1: மரியாதையை
0: பாரு, டாடி சொன்னது நெசந்தான் போல் இருக்கு. மாலைகள்லாம் தூக்கிட்டு வரானுங்க. ஐயோ எதுக்குங்க, சின்ன பையங்க வேண்டாங்க. சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும்? போடுங்க போடுங்க போடுங்க.
2: இது யாரியா நடுவாளையில நின்னு கூப்பிட்டு இருக்கறான்?
0: என்ன கண்டுக்காம போறானுங்க?
1: மாப்பிளைக்கு மாலை போடுறான்.
0: மரியாதை நமக்கு இல்லையா?
3: வாங்க.
1: ஹலோ விஸ்வநாத.
3: போங்க போங்க போங்க போங்க போங்க போங்க.
2: ஹலோ அங்கிள்.
3: வாங்கம்மா. போங்க போங்க போங்க. போங்க போங்க போயா.
4: ஏய் என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க எல்லாம் போங்க போங்கன்னு விரட்டிட்டு
1: இருக்க. உள்ள போங்கயான்னு மரியாதையா சொன்னையா?
4: அப்படி சொல்லு, நீங்க போங்க.
0: சார், மிஸ்டர் விஸ்வநாதன் சார் பாக்கணும்.
4: நீங்க?
0: நான் பொள்ளாச்சி மணியோட சன் பூபதி.
4: ஓ, பொள்ளாச்சி மணியோட பையன். இங்க அப்பா இங்க.
0: வயல்ல அறுப்பு வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல சொன்னாரு.
4: ஓ சரி, இன்னைக்கு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். ஏய் இது என் ஃப்ரெண்டோட சன், ஒழுங்கா உள்ள கூட்டி போய் மேல தங்கவே.
1: நான் பாத்துக்கறேன். பேக் கொடுங்க சார்.
0: சார் விஸ்வநாதன் சாருக்கு எல்லாமே நீங்க தானே சார்?
1: எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி
0: அது பார்த்தாலே தெரியுது சார். சார் உங்க பேர் என்ன சார்?
1: கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு
0: சிரிக்கிறீங்கன்னு
1: தெரியுது சார். கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சாங்க. இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாத வரைஞ்சிக்கிறான். நீங்க கெஸ்ட் போலாமா? சிரிச்சுக்கிறாரு. ஆமா கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க?
0: நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்ட்.
1: தமிழ்ல சொல்லுங்களேன்.
0: இங்கிலீஷ் தெரியாதா?
1: தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க.
0: தமிழ்ல?
1: ஆமா
0: tamil asal nuna aval how to say in tamil exactly I don't know how to
1: tamile varalaye
0: vela illadavanu solalam
1: vela illenu solradhukku ivala bandava appa vela kedachiruchuna ivala banda kaatuvani
0: adu kedikira velaye porthu
1: niruthu pidi pakka unakku romba mela irukku po pogiralla varra enna look
0: neenga thane paarunninga
1: maradi varra
0: ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது.

0: என்ன கொடிக்காதீங்க, நீ கூறி கட்டதனமா தூங்கிட்டு இருந்த என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்றுக்கா, பாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னு என்ன செஞ்சிருப்பேன்?
1: அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூக்கிடுவேன்.
0: எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தமிழ் வாசிக்கிறது ஒரு பிடிக்கலங்கிறியா?
1: அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும்.
0: நான் வாசி, நீ தூங்கவா. நான் இந்த தாராட்டான தமிழ்ல வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது
1: அடிக்காதீங்கண்ணே.
0: டேய், செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா?
1: எது?
0: தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது.
1: ஐயோ பாவம்,
0: பரிதாபப்படாத. அந்த மாதிரிதான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கி அடிக்கத்தான் நீயும் திருந்துவ.
1: அப்ப என்ன மாடு கிடைக்கலா?
0: என்ன மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்கா மடைய தூங்குறான்.
2: நான் வரேன்.
0: எங்க போற?
2: ஐயோ, போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்களே?
0: போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாது.
2: நான் போய் ஒரு கச்சேரி பேசுறேன்.
0: கச்சேரியில நான் தானே பேசுவேன், நீங்க என்ன?
2: நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசுவேன்டா, அதுக்கு ரேட்டே தனி. ஐயா, ஏனே தவுலாது.
0: பின்ன தண்ணி ஊத்துற அண்டாவா?
2: விட்டா அப்புறத்த பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்க வாரப்படுங்க. ரெண்டு கச்சேரியா ஒண்ணுமே கலகட்டல, தொப்பு தொப்புடுது. ஆமா, நாதசியா தூங்குறான்.
0: என்னது நாதசா?
2: அதான் நாதசுரம்னே.
0: ஓ, சாட்ல சொல்றியா?
2: ஆமா.
0: என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற?
2: அப்படி ஆயிடுச்சுனே. பேசாம வார புடிங்க.
0: வாரு, இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல. உனக்கு வாரு பிடிக்கணும்.

மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: மாப்பிள்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள். அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்.
1: அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிள்ளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட்டிலேஷன்
2: ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு.
0: கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள்ள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற.
2: முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சி, எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல மாப்ள. ஏ மாப்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா. ஒருத்தனுக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தனுக்கு போடாமலே கண்டுக்குது.
0: எனக்கு ஒரு இடம்
2: எப்பா என்ன ஆளை விடுங்க.

ஊனம் காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே உறங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இறையாக்கல் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது பிறந்த

சகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

0: ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்.
1: ரயில்வே டிராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டன் தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்கு போங்க.
2: என்னடா இந்த ஏட்டையா, என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க.
1: போயும் போயும் ஒரு பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி தின்னு இருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா.
0: ஐயா, நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே,
1: ஆமா
0: நல்லா இருந்துச்சா?
1: சூப்பரா இருந்துச்சு.
0: அது அவன் பிச்சை எடுத்த காசுதான்.
1: போலீஸ்காரன் மேலயே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு விடுவ பிச்சு.
2: இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.
1: டியூட்டிக்கு போங்கயா.

0: அங்கிள், கூப்பிட்டீங்களா?
1: இது என்னன்னு தெரியுதா?
0: ஏதா புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
1: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்ன பத்தி எழுதின கதை.
0: ஏ மணி, மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்காரு அங்கிள்?
1: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் பைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும்னு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி அமைச்சிருக்கான்.
0: மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
1: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற?
0: ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் லெவல்ல. இல்லைனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்சா போதும் அங்கிள்.
1: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இந்த லெட்டர் படிச்சாதான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
0: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
1: உங்க ஊர்ல உள்ள இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
0: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
1: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
0: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.

0: ஏய், இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவர் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
0: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு?
0: தமிழ் வித்துவன். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவர் எடுத்து வெட்டிடுவாரு.
2: எங்க இத படி?
0: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவே. பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா?
0: ஆமா,
2: எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவே. பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: ஏய், இது என்னடா? இது
0: புய்.
2: எது? புய்யா? புஷ்பம்.
0: புய்பம்.
2: ஏய், புஷ்பம்.
0: புய்பம்.
2: புஷ்பம்.
0: புய்பம்.
2: நீ தனித்தனிய சொல்லு. பூ.
0: புய். பூ.
2: இது உய்யா? பூ. யோ, இங்க வாயா.
3: என்னன்னு
2: உட்காரியா? இது என்னன்னு படி.
3: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
2: என்ன சொன்னாரு பாத்தியா?
0: அண்ணே, பூவை பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம்.
0: அதுதான் பூவை பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ். புய். அஹுய். அஹுய்.

0: குமாரசாமி அக்கா பையன் இன்னொருத்தர் வந்திருக்காருமா.
1: குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு.
2: குமாரசாமி அக்கா பையன், இது அவரோட பொண்ணு.
1: என்னப்பா இது, குமாரசாமியோட அக்கா பையன் சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு, இப்ப நீ வர வந்திருக்க?
2: ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்கானா?
3: ஐயோ, இவர்தான் அவர் அக்கா பையன், நான் அவரு பொண்ணு.
2: ஆமா, நான் தான் உண்மையான அக்கா பையன்.
1: என்ன ஒரே குழப்பமா இருக்கு செட்டியா.
2: என் பேர் மாரசாமி செட்டியார்.
1: ஒண்ணு இல்லப்பா.
2: என்ன
1: செட்டியா இருக்கு, குமாரசாமியோட அக்கா பையன் சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு?
2: எது, இவன் எங்க மாமாவுடைய அக்கா பையனா? ஏமா, இவன் சுத்த பிராடுமா? எங்க மாமா கூப்பிடுங்க, நேரத்தை நேரம் வச்சு விசாரிப்போம்.
1: மாமா இங்க எங்கயா இருக்காரு? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு.
2: என்னது, எங்க அக்காவுக்கு உடம்பு சரியா? ஏமா, அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி போட்டுட்டு ஆட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா.
1: என்னப்பா குழப்பறீங்க, என்ன செட்டியா இது?
4: ஒரு நிமிஷம் போறங்கம்மா, இப்போ வந்துடுற.
2: பாத்தீங்களா, பாத்தீங்களா, பயந்து ஓடுற பாருங்க.
4: அம்மா, எங்க மாமா பேசுறாரு.
1: குமாரசாமி.
2: எங்க மாமா? மாமா மாமா.
1: ஆமா, உங்க மாமா தான் பேசுறேன். ஹலோ சொல்லுங்க, நான் தான். ஆமா. ஆ, ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி.
2: இருக்குப்ப, பாத்தீங்களா, சொன்னாரா? சொன்னாரா? உண்மை சொன்னாரா?
1: சொன்னாருப்பா. அவர் என்ன
2: சொன்னாருன்னா,
1: உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனானே.
2: ஆமா, பழனிசாமி.
1: அவன் தான் இவர்.
2: எது பழனிசாமியா? எங்க அண்ணன் பழனிசாமியா? அண்ணே அண்ணே, போதுமே, நம்ம பிரிஞ்சது போதுமே. இதுக்குதான் அவளை உரிமையோட அடிச்சானி. என் தங்கமே, என் தங்கமே. ஏன் ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச?
4: பங்காளி,
2: இது யாரு தெரியுமா? நம்ம மாமா பொண்ணு அழகி. ஏன் உனக்கு இவன் கலரையும் பர்சனாலிட்டியும் பார்த்து கவுந்துருவா போல் இருக்கு.
1: எப்படி இருக்கே மாமா, இப்படி நாள் எங்க இருந்தீங்க?
2: அவர் எங்க இல்ல, இங்கதான் இருந்தாரு. சரி பங்காளி, நாங்க ஊரு கிளம்புறோம். மாமா இல்லங்க போது எங்களுக்கு இங்க என்ன வேலை? பாப்போம்.
1: எனக்கு கொஞ்ச நாள் இங்க இருந்து சுத்தி பாக்க.
2: அடியோ, உனக்கு நான் சுத்தி காட்டுறேன், என் கூட வாடி போவோம். ஐயோ, ட்ராக் வேற ஊர்ல போகுது. அடியாய், இந்தாடி.

0: இன்னைக்கு உங்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? எனக்கு ஒரு நாலஞ்சு போட்டோ வாங்கிட்டு வந்து
1: கொடுங்க. அவனெல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவோ வரும், அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது.
0: அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ?
1: ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? இந்தாங்க இந்தாங்க, இதோ புறப்படுங்க. என்னங்க செஞ்சிருங்க?
1: அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவு நாளா என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா.
0: எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
1: என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்?
0: சாச்சா, என்னங்க இது, நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: நானா பேசுறேன், அது தானா வருது.
0: ஆமா, இவங்க ஏன் சார் அனுப்பல?
1: யாரு காரணத்துல?
0: அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே.
1: ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம், என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம், வா சொல்றேன்.
0: ஐயா, இதுக்காக விழாவு போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க.
1: டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும், இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன்.
0: சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது.
1: புறப்படுறேன்.
0: என்ன இது, புறப்படுறேன் நின்றுட்டே இருக்கீங்க, புறப்படுங்க சீக்கிரம்.
1: வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வரட்டுமா,
0: புறப்படுங்க.

0: கொடுத்தாங்க. இப்ப என்னமா மறந்து போச்சு, பள்ளிக்கூடத்துல நான் சாம்பியன் கூட சொல்ல விட மாட்டேங்கன்னா மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும். நம்மள
1: வாழ்க்கையே
2: மாமா
3: என்னங்க
2: மாமா, இவர் தான் எங்க வீட்டுக்காரரு.
3: அப்படியா?
4: வணக்கம்.
2: என்னங்க இவர் எங்க சொந்தக்காரரு, எனக்கு மாமா முறை வேணும்.
0: இவரை நான் பாத்துருக்கேன்.
3: எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க?
0: என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சரிக்கு கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல.
3: கல்யாணத்துக்கே நான் வரலையே. எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். வந்ததும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்.
0: அப்ப அந்த காலை உடச்சுக்கிட்டது யாரு?
3: அது இவருடைய டியூப்ளிகேட்டர்.
0: இருந்தாலும் இருக்கும்.
3: இப்ப மாப்பிள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு?
0: வாண்டா தின்னுட்டு இருக்கேன்.
3: அதெல்லாம் மாப்பிள்ள என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டேன். வேலை
2: மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு மாமா.
0: இவன் என் சிநேகிதன், அந்த கம்பெனியில சேல்ஸ் மேனேஜரா இருக்கான்.
3: என்னது என்னது? மன்னாரன் கம்பெனிலயா?
0: ஏன் எதுக்கப்படாதுங்களா
3: மாப்பிள்ள? உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது? எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்.
5: நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க?
3: என்னப்பா இது, ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறத ஒரு மன்னாரன் கம்பெனி தானே?
5: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான்டா இருக்கா?
0: அதை பத்தி நமக்கு என்னடா, நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா.
5: அங்க ராஜமன்னார் சார்.
3: சரி சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்.
5: அட்ரஸ் சம்பத்து, அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். வரேங்க.
2: மாமா காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க.
0: ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து.
5: ஓஹோ, கடைசியில என்னையும் இல்ல சந்திரன் எடுத்துட்டான். நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. மூச்சு.
3: மாலினி, உன் புருஷங்கிட்ட ஏதோ குழா இருக்குது, அதை கவனிமா, நான் வர்றேன்.
2: சரி மாமா சரி. இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன்.
0: எதுக்கு எதுக்கு மாலினி?
2: எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க.
0: ஐயோ, நான் உண்மையை சொல்லிடுறேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டத்தை கூட்டாத.
2: வேலையில இல்லையா? என்ன பாத்து சொல்லுங்க, நிஜமா வேலையில இல்லையா?
0: உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேன்னு சொன்னேன். இந்த பாரு மாலினி, சொன்னேன் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் வேலைக்கு அலையிறேன், கிடைக்க மாட்டேங்கிற நான் என்ன செய்வேன்? இந்த பாரு, நான் பத்து நாள்ல வேலை தேடிட்டு வரல, ஒருவேளை காப்பி நிறுத்த. 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல, ஒருவேளை ஷோத்தையும் நிறுத்தி போடுவோம்.
2: ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா
0: வெளியில நிறுத்து. வெளியில நிறுத்து?
2: வெளியில என்ன, வீதியில நிறுத்திடுவேன்.
0: நீ செய்வே, நீ செய்வே.
2: ஆமா, உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே, எங்க அவரு?
0: அவன் எங்க இங்க இருக்கிறான். அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான், நான் போக முடியலையே.

0: பாடல்களின் ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: உள்ளம் கொள்ளை போகுதே, உள்ளம் கொள்ளை போகுதே.
2: யோ பாடுங்கயா.
3: That's it. We're done.

0: ஏன் இங்க ஒளிஞ்சின் இருந்தே?
1: எனக்கு தெரியல.
0: ஏன் இப்படி முகமெல்லாம் வேத்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

சிலர் மீது நோட்டம், என் வாழ்க்கை அழகான தோட்டம், இன்பங்கள் என்றாலே நாட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்வோர்கள்

என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். மைந்த

0: பஞ்சாயத்து பேசணும். இப்படி ஒருத்த முஞ்ச ஒருத்த பாத்துக்கிட்டா எப்படி? சீக்கிரமா சட்டுப்பட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க.
1: மைனர் குஞ்சு மணி வள்ளிய கெடுத்துட்டான், வழக்கமான தீர்ப்பு தானே. கெடுத்த இவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லன்னா பஞ்சாயத்துக்கு 2000 ரூபாய் அபராதம் கட்டணும். என்ன சொல்றீங்க?
2: ஆமாங்க.
1: சரிதானே?
2: சரிதாங்க.
1: அமிர்தே,
3: என்னங்க இது அநியாயம்? கெடுத்த ஒருத்தி கட்டி வைப்பீங்களா? அப்ப ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னா அவளை கெடுத்துட்டா போதுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க. தயவு செய்து கேக்குறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க.
4: அட பாருங்களே, இப்படி அநியாயம் பண்ணீங்களே, இத கட்டிக்க போறது வர மாட்டானா?
0: நாட்டாம தீர்ப்ப மாத்து.
4: டேய் சாக்கப்பா, என் பேரன் சூப்பர் சூப்பர். இப்ப சீமையில வந்துட்டேன், உங்களை தூரம் கிளப்ப போறேன்.

0: ஹாய் பாட்டி.
1: ஏ பேரண்டி, நல்லா இருக்கியா?
0: யா, உன் மகன் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஹாய் டாடி.
2: டேய் மகனே, நீ நாளைக்கு தானே ஃபாரின்ல இருந்து வரதா சொன்னேன்?
0: ஆமா டாடி, நான் வந்த பிளைட்ல ஏதோ ஒரு சின்ன கோளாறாம், கவனிக்காம விட்டாங்க போல இருக்குது. பிளைட் அதுவாவே பக்கத்து வயல லேண்ட் ஆயிடுச்சு, அங்க இருந்து அப்படியே ஒரு லிப்ட் கேட்டு வந்தேன். ஆமா, என்ன இவ்வளவு கிரௌட குடி குழந்தை உட்கார வச்சிருக்கீங்க? இவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வாங்கி தர போறீங்களா?
2: தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன்.
0: தீர்ப்பா? எப்ப டாடி லா படிச்சு முடிச்சீங்க?
2: நான் எங்கடா லா படிச்சேன்?
0: அப்ப ஏதாவது சீனியர் லாயர்ட்ட ஜூனியராவது பிராக்டிஸ் பண்ணீங்களா?
2: நான் எங்கடா அதெல்லாம் பண்ண?
0: இல்லனா பெஞ்ச் கோர்ட்ல டவாலியாவது இருந்திருக்கீங்களா?
2: சும்மா இருங்க, பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்தால பா தீர்ப்பு சொல்லிட்டு வருது.
0: ஓ, என்ன நடக்குதுங்க? என்ன கேஸ்?
2: குஞ்சுமணி வள்ளியை கெடுத்துட்டான்.
0: ரேப் கேஸ். என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
2: வழக்கமான தீர்ப்பு தான்.
0: என்ன
2: கெடுத்து அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். அப்படி இல்லன்னா 2000 ரூபாய் பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டேன்.
0: சபாஷ்.
2: எப்படி
0: வள்ளி, நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற?
3: இது என்னங்க தீர்ப்பு? இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல.
0: மைனர் குஞ்சுமணி, நீ என்ன சொல்ற இந்த ரேப்ப பத்தி?
4: மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே?
0: அப்ப நீங்க தான் இவ்வளவு ரேப் பண்ணீங்க?
4: ஆமா,
0: பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க.
4: கட்டலன்னா 2000 அபராதம் கட்டினா போதும் சொல்லிட்டாங்கல்ல.
0: ஓஹோ, இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க?
4: இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு.
0: அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: ஆமா,
0: உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க?
4: மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது.
0: மைனர் குஞ்சு? பொதுமக்களே, மைனர் குஞ்சு மாத்திரம் இல்ல, வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா?
2: என் தீர்ப்புல தலையிடாதரா?
0: மிஸ்டர் சோத்தப்பன்.
2: சாத்தப்பன்,
0: ஏதோ ஒண்ணு பொதுமக்களே சொல்லிருக்காங்க, என் தீர்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க.
4: பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்க, நம்ம கூட சேர்ந்துக்கிறியா?
0: நான் வில்லனாவே இருக்க விரும்புறேன்.
5: சாரி சார், சாரி சார், சாரி சார்.
0: மைனர் குஞ்சு, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி.
5: சார் சார், கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
5: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
5: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? தீர்ப்பு
2: என்னடா பண்ண?
0: மைனர் குஞ்ச சுட்டுட்டேன்.
2: எங்கடா சுட்ட?
0: அதான் சொன்னேனே.
2: டேய், இது தப்பு இல்லையா?
0: தண்டனைகள் கடுமையானாதான் தப்புகள் குறையும்.

இப்படி சூடு.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டிய, இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா, ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: ஜப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்கானுங்க.
1: ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க.
0: இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஹை ஹை ஹை ஹைன்னு கோலாட்டம் போடலாம்.
1: கொண்டாங்க இப்படியே
0: எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுறியா?
1: அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க.
0: சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறே
1: கேரகம், எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது.
0: உனக்கு பிடிக்கலாம் விட்டு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு போடி.
1: நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன்.
2: புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா என்ன முப்பாத்தா? உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? சொன்ன இங்கே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க
1: தெரியுமில்ல?
2: ஒரு வாரம் ஜெயில தேடுவானு.
1: என்ன

0: பஸ் கணப்பா என்னவே ஊறாது.
1: ஏய் சேகர், சாரி சார், தெக்காம
0: பரவாயில்ல பரவாயில்ல. இருக்கு
1: அப்ப நான் போனதுக்கு அப்புறம் நீங்க
0: இல்ல ஒண்ணு ஒண்ணுல ஒண்ணுலக்க இது இல்லடா ஊரு. லேசா உரசனக்கே காலம் வந்து கும்பிடுறாயா? நம்ம ஊர்ல ஒரு தியேட்டருக்குள்ள இருட்டுல தெரியாம காலம் வச்சுக்க கால தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ,
2: எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
0: அட்ரஸ்ங்களா? ஒசாமா பில்லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப், முல்லா உமர்.
2: அவருடைய மாமனார்.
0: ஏங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே ஏன் தேடுறீங்க நீங்க?
2: அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு.
0: நிறைய முடி நிறைய கடையா? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
2: நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும் சொன்னார். அதனாலதான் அவர் தேடிட்டு.
0: எது இவர் வந்து உங்க கடையில சேவ் பண்ணாரா?
2: கட்டிங் அண்ட் ஷேவிங். யா
0: காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவர் வீட்டிலேயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்
3: சார்.
2: எஸ்,
0: இவர் எங்க இருக்காருன்னா, இப்படியே நேர போய் சோத்தா இங்க பக்கம் திரும்பி அப்புறம் நொட்டா இங்க பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார் கோயில ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள மூணாவது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு, போய் பார்த்து பேசிக்கீங்க.
2: இவரு அதாவது ஒசாமா பின் லடன் இங்க உட்காந்து பேப்பர் படிச்சுருக்காரு.
0: ஆமா
2: டேய்
0: டேயா.
2: ஆமாண்டா, அமெரிக்கா காரனே இவனை ஆளக்கானன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். என்ன திமிர் இருக்கணும் உனக்கு?
0: எனக்கு
2: தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய
0: கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன்னை பார்க்கும் போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன்.
2: லூசு மாதிரி தெரிஞ்சா?
0: நான் எதுக்கு உங்களை லூசுக்கிறேன்?
2: அப்ப நீ தானே லூசு.
0: நான் எதுக்கு லூசு?
2: தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீ தானே லூசு. சொல்லு, நீ தானே லூசு சொல்ற? நீ தானே லூசு.
0: இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லங்கறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாங்க, நான் லூசு தான்.
2: லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா?
4: இப்படி
0: வைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல
2: போறான்னு. இந்த அட்ரஸ் எங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இதே வேலையாத்த அழகிறானா?

0: நெக்ஸ்ட்
1: மார்னிங் சார்.
0: நான் உன்ன உட்கார் சொல்லியே.
1: சாரி சார்.
0: ஆமா, அஞ்சு தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு, ஏன் வரல
1: சார்? சில பல சமுதாய சிக்கல்களால என்னால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு சார், என்ன மன்னிச்சிருங்க சார்.
0: எங்க இருந்து வர
1: சார்? சென்ட்ரல் இருந்து வரேன். அவுட் ஆஃப் ஸ்டேஷன், பக்கத்திலே தான்
0: சார். உன் பேர் என்ன?
1: பழனி.
0: அது ஊர் பேர்?
1: இல்ல சார், அதான் சார் என் பேரு.
0: என்ன படிச்சிருக்க?
1: மாமா.
0: அப்படி ஒரு படிப்பா?
1: இல்ல சார், WMA சொன்னா யூஷுவலா இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவீங்க, அதான் டிஃபரெண்டா இருக்கட்டுமே மாமான்னு சொன்னேன்.
0: சரி, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு.
1: ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சார்.
0: வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ.
1: சரி,
0: முதல் நாள் ஆபீஸ்க்கு வர, ஆபீஸ் தீபிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ
1: சார்? முதல் நாள்லயே தீயா? வாட் இஸ் திஸ் சார்?
0: ஷட் அப். ஆபீஸ் தீ பிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ?
1: அதான் ஒரு போனுக்கு ரெண்டு போன் இருக்குதே சார், உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: ரெண்டு போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர்.
1: ஓ, அதனால என்ன சார்? இதோ உங்க செல்போன் இருக்குதே, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: செல்லுக்கு பில்லு கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவ?
1: ஓ, அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். அங்க தீனு சிவப்பு கலர் வாளியில எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து கொண்டு வந்து இங்க கொட்டி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாளி உடஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவ?
1: அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்க நிறைய தண்ணி வருமே, அத பக்கெட் பக்கெட்டா கொண்டு வந்து இங்க ஊத்தி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாட்டர் டாக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவ
1: சார்? லிப்ட், லிப்ட்ல வேகமா.
0: கரண்ட் பில்லு கட்டல, லிப்ட் ஒர்க் பண்ணாது, அப்படி என்ன பண்ணுவ
1: சார்? படிவழியா வேகமா கீழே இறங்கி போனா அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, அவரை அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸ வர வச்சு இங்க புடிச்சிருக்க தீ அணைச்சிருவேன் சார்.
0: அது முடியாது.
1: ஏன் சார்?
0: செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, 6 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, மாலை கண்ணு. இப்ப என்ன பண்ணுவ?
1: அப்படியா சார்? என் சர்டிபிகேட்ஸ நான் எடுத்துக்கலாமா?
0: ஷூர்.
1: ஏயா, என்ன சொன்ன? போன் அவுட் ஆஃப் ஆர்டர், செல்லுக்கு பில்லு கட்ட மாட்டேன், ஆபீஸ்ல வாளி உடஞ்சு போகும், மண்ணு கொட்டி போகும், பாத்ரூம்ல வாட்டர் டேக்ஸ் கட்டாதால தண்ணி வராது, இபிக்கு பில்லு கட்ட மாட்டேன், லிப்ட் வேலை செய்யாது, செக்யூரிட்டிக்கு பகல்ல காது கேட்காது, சாயந்தரம் 6 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது. இதெல்லாம் ஒரு ஆபீஸ், இப்படிப்பட்ட ஆபீஸ் இருக்கிறதுக்கு தீ பிடிச்சி எரியறதே பெட்டர்.
2: என்ன சார் உள்ள எரியுது?
1: ஓ, வைத்தறிச்சலும். ஏன் வைத்தறிச்சலும்?

without touching you.

0: ஐயோ அம்மா,
1: நீங்க உட்காருங்க.
2: நான் இப்பதான் பாக்குறேன்.
1: எஸ் சிங்,
2: ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அததுக்கு ஒவ்வொரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமே.
1: அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டுறானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, அவரை நான் கூட்டி வந்துறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சது, ஆள் ஆள் கேஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம்.
0: ஏனும் மாப்பிளைங்க.
3: வணக்கம்.
2: வணக்கம், உட்காருங்க.
3: ஐயோ வேண்டாங்க,
1: ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க.
3: நீங்க எப்படி திடீர்னு? நீங்க உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்கே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: என்ன சொல்றீங்க?
3: நான் வழக்கமாக கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில் குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கேன்.
1: ஐயோடா, இது சிம்பிளுங்களாம்மா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா.
0: பச்சை புடவையை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே,
1: காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன சிகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
2: நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன்.
3: அஜயோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம்.
2: ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? என்னாச்சு?
0: ரூட்ட சொல்லாமல்தான் எப்படி? என்ன தாத்தா?
1: ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. பழசெல்லாம் ஏமா கிட்டீங்க, ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ
4: எனக்கு
1: இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தாண்டி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா.
4: என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது. அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு,
1: மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாம்மா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க.
2: சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே?
1: எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா.
2: அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க.

0: பாரதி பாரதி பாரதி
1: இல்லப்பா,
0: எங்கயோ அவசரமா போற போல் இருக்கு.
1: ஆமா ஏன்
0: இல்ல, வேமா ஒரு அதான் கேட்டேன்.
1: அந்த பீடிய கொடு, வலிக்குதா?
0: ஆமா ஏ
1: இல்ல கத்திரியன்னு கேட்டேன். ஒன்னு
0: எப்பா தெரியாம பாப்பா, உன் கைய காலான நினைச்சுக்கிற விட்டுப்பா.
1: என்னவா நினைக்கிற?
0: உன் கைய காலான நினைச்சுக்கிறப்பா விட்டுருப்பா.
1: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? என்னடா
0: இல்ல ஒரு பேச்சுக்குப்பா.
1: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
0: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற
1: தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்பது, எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
0: சொல்லு. ஏப்பா உன்னை பெரியவர் சீக்கிரம் வர சொல்லிருக்காரு. வேமா போ.
1: ஆமாமா மறந்தே
0: போயிட்டப்பா, வாயாலே சொல்லு கிடக்குறானே.
2: அண்ணே அண்ணே, உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீங்களா?
0: என்ன நினைச்சு கேக்குற?
2: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
0: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலம் நினைச்சுனா அப்ப காலம் என்ன வேணும்? அப்புறம் என்ன கேட்டானே, தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் என்ன கேட்டானே, அது என்ன தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது? அப்புறம் என்ன கேட்டானே, எங்க என்ன? அப்புறம் என்ன கேட்டானே, அவன் கேட்டாலும் கூட அவன் கேட்காம போட மாட்டானே.

0: நிம்மதியா கொஞ்சம் சாப்பிடணுதான். என்ன டார்ச்சர்
1: சார்? சைடிஸ்ட் என்ன வேணும்?
0: சைடிஸ் ஊரா இருந்தா கொடுப்பா.
1: ஊரா இருக்கிறாங்க நீ?
2: என்னப்பா அது?
3: லெக் பீஸ் சார்.
2: அப்படின்னா
3: கோழி காலு?
2: அது தெரியுது, வலது காலா இடது காலா?
3: யாருக்கு சார் தெரியும் அது?
2: பாத்தீங்களா தம்பி, கோழி காலை கொண்டாந்து வைக்க தெரிஞ்சவனுக்கு வலது காலது இடது காலதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி சாப்பிடுறது?
0: கோழிய அண்டாவில போட்டு அழைச்சிருக்கனால அது எந்த காலம் எவனுக்கே தெரியும்? குடுக்கிற காலத்துட்டு போயா?
2: உங்களுக்கு தெரியாது தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு.
0: என்ன காரணம்?
2: ஏ மச்சா, கந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டின்னு உலகத்தில் உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டா. இந்த சொத்தலா நாலா பக்கமும் செதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட பிறந்த அக்கா தங்கச்சி நாலு பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்சேன். வருமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு 4000 மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வளர்ந்து கால குறி வச்சு நொறுக்கிவிட்டு ஓடி போயிட்டா.
0: ஆஹா, வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டோமே.
2: ஓடிடுவானா?
0: சரியா, அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்?
2: என்ன தம்பி உச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைக்கு மச்சானுடைய வளர்ந்து கால நொறுக்கிவிட்டு போனானோ, அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழி காலை கடிச்சாலும் சரி, என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன், இது வலது காலா இடது காலான்னு தெரியாது போயிட்டான். நீங்களாவது சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: சொல்றியா சொல்றியா ஐயா?
2: சொல்றீங்களா சொல்றீங்களா? மச்சா தம்பி தம்பி தம்பி, என் மச்சான் சொல்றான், அவனோட வலது காலம் மட்டும் வெட்டினா போதுமா? அதுல என்ன கஞ்சத்தனம்? எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே. ஆனா எங்க அக்கா கிட்டிக்காரி அவ சொன்னா, அவனை கொண்டாந்து நேரம் நிறுத்தி நட்டு மண்டையில இருந்து வெட்டி ரெண்டா பழம் திருந்து. அது கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. இங்க பாதி வரைஞ்சிட்டான், இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை, அவனுடைய முகரைய கட்டுபிடிச்சு ரெண்டா பழம் திருவேன். ஏன் மட்டும் ஆசை எப்படி?
0: அடமாவியலா, சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கு, பேசாம ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சினெல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே. உனக்கு எந்த ஊர்ரா ராஜா?
4: காரைக்கால்.
0: ஊரு பேர்லயும் காலா போகடா.

0: என்ன
1: செய்யறா வேலை
0: செய்யறேன்
1: என்னப்பா நீ வேலை செய்ய நேரத்தில் என்ன
0: இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம்
1: சினிமாவுக்கு இப்போ போப்பா
0: அட இருப்பா நம்ம ஊர்ல தாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 ஓடிட்டு இருக்கு
1: ஆமா நம்ம பிரபு படம்
0: ஆமாப்பா அந்த படத்துக்கு முதல் டிக்கெட்டு ரெண்டாவது டிக்கெட்டு யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தராங்களா அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டிடணும்
1: என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது
0: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க அதை எவனால
2: விடுவானா டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க
0: எங்களுக்கு டிக்கெட் வேணும்
2: டிக்கெட்டா
1: இல்லங்க அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க
3: ஐயோ மாமா பின்னலே எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா
2: சரி மாமா செத்துட்டாரு இப்ப என்ன வேணும் அதுக்கு
3: நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க
1: படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க
3: ஆமாங்க இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம் வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்ங்க
2: கெட் லாஸ்ட்
0: உங்க பேர் சொல்லுங்க
1: கிருஷ்ண
0: என் பேர் முத்துராஜலேஷன் உள்ள போங்க உள்ள போங்க தருவாங்க மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்சி டவுல் ஏதாவது வச்சிருக்கியா
1: நீ வேற கை குட்டி எல்லாமே நெஞ்சு போச்சு காஞ்சி துண்டு கேக்குற
0: அப்ப உட்டு ஒழுகிட்டே இருக்கணும்
1: ஆமா இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது
0: உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான்
1: ஏ
0: அதாவது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கம்மா
1: ஆதார
4: தொழில் அதிபர் அவர்களே
0: எவன்டா தொழில் அதிபர் சீக்கிரம் வந்து மோதிரத்தின் செயினி கொடுங்கடா அதோட நாட்டுல இந்த தொழில் அதிபருக்கு தொல்லை தாங்க முடியலப்பா புண்ணாக்கி விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழில் அதிபர்
4: சாதி தேவி அவர்களே வருக வருக
5: அன்பார்ந்த ரசிக பெருமக்களே உங்கள் அனைவரையும் காந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இளைய கழகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் திரு கிருஷ்ணன் முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் திரு முத்து கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்
1: கேட்டியா இப்படி மாட்டி விட்டிய
0: வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா இப்ப என்ன பண்றது ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க
1: ஐயோ
0: ஆனாய் போச்சு விடு துணிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடுவோம்
1: நான் வர மாட்டேன்
0: ஓ நல்ல நேரம் பார்த்து
1: நான் வர மாட்டேன்
0: இல்லைங்க அது நான் இல்லைங்க
1: கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா ஆசி ஊத்துவீங்களா போங்க கூப்பிடுறாங்க இந்த பக்கம்
6: இல்ல மேடம் நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன் இது வேறையாக்கும் இருக்கிற வேலையே போக போது உங்களுக்கு கை வேற கால் வேற தன் தெரிய தூக்கிட்டு இருக்கிறேன்னு ஓ இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ
1: அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க
6: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கங்க எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க நீங்க இங்கதான் வர போறீங்க எங்கிட்ட
0: என்னப்போ வேலை முடிஞ்சு போலாங்க எனக்கு மோதலம்
2: அட
0: ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?

0: கபாலி கபாலி சோரா அண்ணே
1: வாடா வாடா வாடா வாடா
0: எவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு
2: இருந்தேன் தம்பி பெரிய தம்பி
3: ஆயிட்டியாப்பா
2: இருக்கும்பா
3: என்ன பாம்பே பண்ணது பெரிய பாப் சிங்கர் ரைட்டிங் போல இருக்கு ஏதாவது கச்சேரியில மோளகில வாசிக்கிறா
2: சிங்கர் சொல்லிட்டு மோளம் சொல்லப்படாது அசிங்கமா இருக்குல்ல
3: ஓஹோ
0: டேய் என்னடா முகமெல்லாம் அடிபட்டு இருக்கு என்ன சித்த பாக்கிற விளையாடிக்கிட்டு சரி என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்ட
2: அதான அமைஞ்சுக்கிற நம்ம அப்பா அவன வீடு இருக்குல்ல அந்த வீட்ல தான் யாருமே இல்லையே அதை வித்துட்டு பணத்தை கடத்த வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அந்த பணத்தை வச்சுதான் நீங்க பாம்பேல இப்ப செட்டில் ஆனீங்க நோ ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லெக் சொந்த உழைப்புல முன்னேறி பாம்பேல பெரிய ஆளா இருக்க நீ அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்க
0: உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி
2: பாதி பேரை சொல்லாதண்ணே
0: சரிடா கபாலி சொல்றா
2: ஐயோ அதுவும் இல்லண்ணே
0: பின்ன என்னதான் உன் பேரு
2: கபாலி
0: கான் அதனால அது கானு
2: அண்ணே மூணு வருஷத்துக்கு முன்னால பாம்பேல தமிழர்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை தட்டி கேட்கறதுக்காக தனி ஒரு ஆளா அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன் அப்ப ஆப்போசிட் பார்ட்டில இருந்து கொஞ்சம் துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சு சூட் பண்ணிட்டான் அதை பாத்துக்கிட்டே இருந்த என்னுடைய உயிர் நண்பன் ஜாபர் கான் ஓடி வந்து அந்த குண்ட தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு அந்த ஸ்பாட்டை செஞ்சிட்டான் அப்பேற்பட்ட உயிர் நண்பனை மறக்க கூடாது ஒரே காரணத்துக்காக அவன் பேர்ல இருக்க கான தூக்கி என் பேர்ல இருக்க கபாலில சொருகி கபாலி கான் வச்சுக்கிட்டேன்
3: இது பாஷா படத்துல வர சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி
0: என்ன
3: இஞ்சி
2: கேப்ல பஞ்சடிச்சு பிராணே.

0: வாவ்
1: 500 500
2: 500 அஞ்சு
1: ஆ அஞ்சு
0: ஆமா எப்படி இவ்ளோ வெயிட்
2: இதெல்லாம் நத்திங்க முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன் இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன் வாட்ட சன்னி டே
0: சூப்பர் நிஜமாவே நீங்க தானா
2: இட்ஸ் மீ தட் வாஸ் 2 இயர்ஸ் பேக் மிஸ்டர் மெட்ராஸ் மிஸ்டர் ஹைதராபாத் னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ் மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது இன்னைக்கு என்ன சூப்
1: யானைக்கால் சூப்
2: டே நாலு காலையும் போட்டு சூப்
0: அப்ப அவங்க
2: அந்த பாடியா அது என் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான் இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி போடுது
0: எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம் நான் 6 ஃபேஸ் கிட்டயே
2: கத்துக்கிறேன் இந்த வில்லேஜ் கிளவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாலடா
3: இதாண்டா
4: இதாண்டா

0: என்னடா செய்வீங்க?
1: ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
2: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல அழுதுட்டு அடிக்க
1: மாட்டேன்ல. தப்பு பண்ணவன் தான் அடிப்பேன், உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
3: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
1: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடும். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும், உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாடு
4: பாப்போம்.
5: என்ன செய்ய?

0: ஓகே அசன்ஸ் பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
1: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
0: எங்க சொல்லு,
1: முதல்ல அவரை பேச சொல்லு.
0: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
2: நீங்க ஒரு கேன.
1: அந்த இடத்தை நல்லா தொடச்சு தோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
0: ஐயோ, கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டர் ஆவறா? ஏகாம்பரம் அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆயிக்க.
3: வெல்கம், தேங்க் யூ வெரி மச்.
1: ஸ்காட் சல்யூட்.
3: ஒரு உயர் அதிகாரி வரும்போது சல்யூட் எடுக்கணுங்கிற அறிவில.
0: எஸ் சார்.
3: சல்யூட் இன் யுவர் ரைட் ஹேண்ட்.
0: ரைட் சார்.
3: ஃபாலோ மீ. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இது வரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம். ஓசியில டீ குடிக்கிறவங்க, வண்டி கடையில எச்சி பிரியாணி சாப்பிடுறவங்க, மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க, எல்லாத்துக்கும் மேல பிச்சைக்கார கிட்ட பணம் புடிங்கி திங்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இதுவரைக்கும் ரவுடிங்களை பார்த்து நீங்க பயந்தது போதும், இனிமே ரவுடிங்க உங்களை பார்த்து பயப்படணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த ஊர்ல யார் யார் மேல என்னென்ன கேஸ் இருக்கு, டோட்டல் ரவுடிங்களோட லிஸ்ட், நாச்சியார் பொறுத்தவரை அத்தனை டீடைல்ஸ் இன்னும் 5 நிமிஷத்துல என்னுடைய டேபிள் மேல இருக்கணும். ஓகே
0: ஓகே சார்.
3: அத இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் கிட்ட கொடுத்துருங்க.
0: ஐயோ, கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நிட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. சார் மலை நல்லா இருக்கிய, மலை
3: மலை இல்ல மருத மலை. ஆமா, புதுசா வேலைக்கு வந்த போலீசுங்களா டீ வாங்கிட்டு வர சொல்றியாமே?
0: நோ சார், நான் ரொம்ப டீசன்ட்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார்.
3: ஏய், என்னைய வாங்கிட்டு வர சொல்லிருக்கல்ல நீ?
0: புள்ள புச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்?
3: ஏய், நீ என்ன நினைக்கிறங்கிறது எனக்கு தெரியும்.
0: தெரியுதா? தேங்க் யூ சார். சார், உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தீங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு சேர்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்ற நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார்.
3: வளராத, இந்த லெட்டர் கொண்டு போய் திவ்யா கிட்ட கொடுத்து.
0: சார், ஏற்கனவே போலீஸ்காரங்களை பூரா மாமா மாமான்னு மணிக்கூர் முறை சொல்றாங்க, இப்ப நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்றீங்க சார். என்ன சார் நியாயம் அது?
3: ஏன் செய்ய மாட்டியா?
0: நோ சார், நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எந்த கிறுக்கே சார் சொன்னா, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வார் சார். வர்ற சார்.
3: ஏகா சார், செட் இன் பண்ண மட்டும் போதாது, நியாயமா
0: ஜிப்பும் போடணும் சார்.
3: முதல்ல ஜிட்டு போடணும்.
0: ஐயோ, தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளேயே இருக்கட்டும் சார்.
3: அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு.
0: முதல்ல கந்து வெட்டி காத்து கடனை வாங்கி நாலு ஜட்டியை வாங்கிடணும்.

பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன்.

0: தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பகிரினா?
1: தெரியாது.
0: சார்ஜாவா?
1: தெரியாதுப்பா.
0: அபிதாபியா?
2: யார்கிட்ட கேட்க? அந்த குடும்பம் போய் கேட.
0: ஏன்டா இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்க இருக்கு சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் போல சொல்ற வெண்ணைகளா?
3: அவருதான்.
0: இவன் தானா?
3: ஆமனே.
0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
4: நிஜமாவே இவன் துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
0: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா?
1: இல்ல.
0: சார்ஜா?
1: இல்ல.
0: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
1: துபாயில.
0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
0: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு
1: கேக்குறேன். இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
0: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில நின்று அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கறேன்.
1: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
0: திருப்பி சொல்லு.
1: திருப்பியா?
0: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
0: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
1: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன. அதான் திருப்பி.
0: ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்காய். எது? விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
1: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
0: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? அவர் கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: மன்னாரன் கம்பெனி. உடம்பு கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃபிராடு பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
0: நான் கேட்டா கேக்கிறான் மேக்கிறான் கம்பெனில வேலை
1: பார்த்தேன். ஓ, மேக்கிறான் மேக்கிறானா? அங்க கக்கூஸ் கழுவுற வேலை
0: தானே பார்த்தேன்.
1: கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா?
0: இது ஆமா. ஓ கொய்யா, ஏன் தோத்துக்கிட்டு? ஐயா ஐயா, ராசா எங்க ஐயா, என் செல்ல, என் தங்கா. ஆமா, நான் துபாயில கக்கூஸ் கழுவுற கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க?
1: அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கழுவுற கம்பெனி தான் வேலை பார்த்தியா?
0: அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டதா?
1: இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது.
0: அப்படின்னா
1: கிவ் அண்ட் டேக் பாலிசி.
0: என்ன இளவு பாலிசோ ஐயா, நான் இந்த ஊருக்காரங்கிட்டையும் பொண்டாட்டியும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா.
1: என்ன?
0: பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிடாதப்பா.
1: உனக்கு ஒட்டகத்தை கழுவுனா இந்த நாத்தனாரு தள்ளியா தள்ளுகிறல்ல?
0: இருக்குமே, எப்படி பார்த்தா தள்ளுறது?
1: ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கி தானு? இத பாத்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நுழையாயிடுச்சு.
0: அப்படியா? எப்பப்பா
1: முதல்ல நான் கேட்டது பதில் சொல்றாங்க.
0: இது துபாய் டிரஸ்ப்பா.
1: துபாய் டிரஸ் துபாயில தானே போடணும். ஏன் தமிழ்நாட்டுல போடுற?
0: இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல.
1: அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும்.
0: ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே.
1: அப்புறம் என்ன பண்ண போற?
0: வேற டிரஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டை.
1: வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சு என்ன கேட்க
0: போறீங்க? ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா
1: பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை.
0: ஐயோ ஐயோ, வேணப்பா வேணப்பா, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப
1: இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேப்ப?
0: கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன்.
1: துபாய் எங்க இருக்கு?
0: துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்கு.
1: அப்படிதான் சொல்லு. போ.
0: அப்புறப்பா, வீட்டுல எது சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன்.
1: கக்கூஸ் கழுவணும்.

முடிச்சிடலாமா?

0: 세 만나 그렇지 많이
1: கனவு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பேலன்ஸே சொல்லிட்டேன், இல்லைனா தலையே வெடிச்சிரும்.
2: ஆமா ஆமா, இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்களை சொன்னா தலை வெடிக்காம வேற என்னடி செய்யும்?
1: என்ன நீ பூப்பதி என்னமோ ரீல் விடுற மாதிரி பேசிட்டு இருக்க.
2: அதுல என்னடி சந்தேகம்? இவர் ஐஏஎஸ் படிப்பாரா, கலெக்டர் ஆவாரா, சிஎம் ஓட ஸ்ட்ரெயிட்டா பேசுவாரா, அது பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, அவங்க அப்பா பார்த்து இவர் அழுவாரா, இவங்களை பார்த்து தவாலி அழுவாரா, அவரை பார்த்து கலெக்டர் ஆபீஸே அழுதுச்சான்.
3: ஏன் சிரிக்கிறது நிறுத்திட்டீங்க? சரிங்க, நல்லா அடிவயிறு குழுங்க குழுங்க வலிக்க வலிக்க சிரிங்க. ஏங்க, நான் படிச்ச ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அதுவும் கோயம்புத்தூருக்கே கலெக்டர் ஆகணும்னு கனவு காணது ஒரு தப்புங்களாங்க? படிப்புல நான் ஏன் வீக்கானேன்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களால யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என்னோட லைஃப் ட்ராஜடி அவ்வளோ பெரிய ட்ராஜடி. பிரியா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்காவது கிச்சனுக்கு போய் சமைச்சிருக்கீங்களா? வேண்டாம், கிச்சன் எப்படி இருக்குன்னு அதை பார்த்துருக்கீங்களா? நாங்களாம் அப்படி இல்லை. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. 5 வயசுங்க, 5 வயசுல இருந்து எங்க அப்பா மணிக்கு நான் தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன், தெரியுமா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எழுதுற அந்த கையால டெய்லி காலைல எங்க அப்பனுக்கு டீ போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு புளிக்கொழம்பு வச்சு அவசரமா ஸ்கூலுக்கு போய் அரைங்குறையமா படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் சமைச்சு போட்டு எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமான்கள் கழுவி வச்சு சமைக்கட்டு விட்டு வெளியே போகும்போது 10:11 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்புங்கரையில கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சி வாங்க வேணும், அவ்வளவுதானேங்க? சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாத உங்களுக்கு சிரிப்பு வரும்னா நான் வேணா டெய்லி 1 hour உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியல என்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்லா மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீ சிரி.
4: நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க?
5: ஒண்ணு இல்லப்பா, உடனே கலெக்டர் ஆகலாம உடனே அடுப்படியிலே போட்டு வாழ்க்கையை கருக்கிட்டாங்க. கவலைப்படாத பூபதி, நீ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆயிருது.
4: நான் கலெக்டர் ஆகிறனோ இல்லையோ நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா. கேன கிறுக்கா, போய் வேலையை போறா. லூசு
5: லூசா, இவனுக்கு ஆட்டம் அழுதுக்கிட்டு இருந்தா லூஸ் உண்டு போற. சே, நம்ம வீக்கனஸ் வீணாவுல போச்சு.
6: அம்மா நீல வேணி.

0: வேலை இல்லாத வந்தான், வேலை தெரிஞ்ச வந்தான், வீரமான
1: வேலை. ஹலோ டாக்டர், கார் பிரேக் டவுனா? நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணட்டுமா?
2: நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ. நீங்க போங்க.
1: ஓகே. என்ன வக்கீல் சார்?
2: எஸ்
1: வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணட்டுமா?
2: நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். நீங்க போங்க.
1: ஓகே.
2: சரியா. ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்க்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி.
3: ஐயோ, இவர் மூந்திர சேத்த வாரி அடிச்சுட்டு எப்படி ஓடுறா பாரு.
2: என்னடா இவ்வளவு கப்பு
4: அடிக்குது?
2: கிளம்படா.
5: ஓகே, நம்ம விக்கி ஏதோ ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
1: ஓகே, ஃபாலோ பண்ணுங்க.
2: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா?
3: சென்ட்ரல் ஜெயில தண்ணி வரும்.
4: ஐயோ,
5: நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்
3: சார் வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் 10 சென்ட்னு கரெக்ட்டா சொன்னான்
1: சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கல நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன்
6: சார். யூ ஆர் ராங் சார், ஐ அம் an innocent fellow from a royal family சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ சார். இது ஏன் சத்தியம் கிடையாது சார். இங்க பாருங்க சார், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2AB இன்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஆர் 2
5: சார். ஆர் 2 நம்ம ஸ்டேஷன் சார்.
1: கரெக்ட். அங்க வந்து பேசிக்க
6: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
1: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
6: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே.

0: கிரண், இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னேன்?
1: நம்ம மேட்ச்ல எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உரியடி விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சலாம், ஏன்னா அவர் தான் எங்க சீஃப் கெஸ்ட்.
0: அப்ப நான் வரேன்.
1: ஐயோ இருங்க, நம்ம காதல்ல ஒண்ணு சேர்றது இதா கடைசி வழி. போடுங்க, ஆடுங்க.
0: சாரி சிஸ்டர், தெரியாம கம்பு பட்டுச்சு.
1: இங்க அடிங்க, அடிங்க, அங்க போய் அடிங்க.
0: அந்த பாணி வா, இப்ப ஊத்துங்கடா.
2: பக்கோடா
0: கேக்குறான்.

என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை.

0: யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற?
1: நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீ.
0: எது
1: அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ.
0: எதடா சொல்லவனாங்கற?
1: எதையுமே சொல்லிடாதீ. ரகசியமா வச்சுக்கங்க.
0: சொன்னாதான் ரகசியமா வைக்க முடியும்.
1: சொல்லிடாதீ.
0: இந்தாடா
1: சொல்லிடாதீ.
0: என்னன்னு சொல்லாமே போறேன்.
1: எல்லாமே சொல்லிடாதீ.
0: எதை சொல்லவனான்னு போறா? ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாமாடா சோதனை வரும்? எதையுமே சொல்லாம சொல்லிராத சொல்லிராதன்னு போறாரு.
2: இங்கிட்டு வாங்கல.
0: இப்ப அது மறுபடியும் போலீஸ்
2: இப்ப தண்ணிக்குள்ள வெளியே வந்து என்ன சொல்லாமலா? என்ன சொன்ன?
0: அப்பத சொல்றதா சார் இப்ப சொல்லிட்டு போறா?
2: இவ சரிவிடா ஸ்டேஷன் விட்டு நொறுக்கு நொறுக்கும்.
0: அதான் சார் கரெக்ட்.
2: என்ன கரெக்ட்?
0: இல்ல சார், இந்த தண்ணிக்குள்ளதான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வந்தாலும் வருவா. இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்குதான் சார் அவனை பிடிக்க முடியும். அதனால இந்த சேஷன்ல வச்சு புலந்து எடுக்க.
2: கொஞ்சம் புலகிற
0: முடிவு என்ன விளையாட்டு?

0: Sing in the rain.
1: Aram standa.
0: I am swing in the rain. I am strong. Hey! I pay money. Complain warden.
1: என்ன வேணும்?
0: Boot chutney.
1: Chutney.
0: Hey!
2: Thanks sir.
0: சட்னி எங்க மேன் வைக்கிற?
1: எங்க வைக்கணும்?
0: இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும். ஃபூல்.
1: அவ்வளவுதானே? வச்சிட்டேன்.
0: டேய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
1: ஓ, I am sorry.
0: Hey! You you you. I fool of the idiot of the fool of the ass. Stop.
1: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார், என்னுடைய VIP கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளிய போய் வச்சுக்கோ. இங்க கத்த கூடாது. Get out.
0: What?
1: Out. மிட்சுபிஷி.
3: ஹிட்டாச்சி, ஹிட்டாச்சி.
1: வந்தாச்சு.
3: Oh my god.
1: It's a small magic. Have it.
3: Thank you.
1: It's all right. இவ்வளவு நேரம் தார்ட்டின் மாதிரி ஒருத்தன் என் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்ட்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. சீ, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். யூ ப்ளீஸ் கம் ஹியர். கம். கம் ஆன்.
3: தேங்க் யூ.
1: ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்ஸ். வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்?
0: ஹலோ, துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட்? ஐ டோன்ட் வரியா. வை ஆர் யூ கிரைங்? லீவ் இட். Be happy. Cool down, cool down, cool down.
4: நட
0: ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னோட பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேன் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் 20 க்ரோஸ் லாஸ்ட் மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சைல்ட். ஏய், மணி கம்ஸ் டு யுவர் கோர்ஸ் டுமாரோ. யா செல்லி பீப்பிள்ஸ், இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா?
5: சிந்தாமா ஒத்து பாய். எங்க பாருங்க பாருங்க பாரு. ஐயோ ஐயோ
0: ஐயோ, மனுஷனாரா நீங்க எல்லாம்? ஐயோ ஐயோ,
5: அட பாவிலா. ஐயோ,
0: அரே, இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டு அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தாத்தான் எங்க வீட்டுல அடுப்பு எரியும். இங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராபு? இந்த 50 காசுக்குடா எக்கடா போ, எக்கடா போ, எக்கடா. ஒய்யா,
4: உண்மை நினைச்சேன், சிரிச்சேன்.
0: ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா.
4: சொல்ல மாட்டேன், கண்டி பண்ணு.
0: தேங்க் யூ.
1: ஆஹா, பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ.
3: Keep this flower.
0: Thank you.
3: We'll meet sometime.
0: Okay.
3: Bye.
0: Sing in the rain. I am swing in the rain.
4: Papa.
0: Song in the rain. I am swung in the rain. Sing.

0: எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமே அந்த சவுண்ட் சர்வீஸ் காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துற என்ன நியாயம்?
1: யாரு கேட்டு விக்க வச்சிருந்த டியூப் லைட்ட
0: வாடகை கேக்கணும்?
1: என்னது
0: ஒன்ன தாப்பா கேக்கணும்?
1: அது ஒரு டியூப் லைட் உடஞ்சாலும் சம்பளத்தை புடிச்சிடும். முதல்ல ஒழுங்கா உட்கார, கிழிஞ்சிர போது உட்காந்துட்டு இருக்க.
2: என்னப்பா
0: தலைக்கு மேல தாவி புடிச்சிருக்காங்க? சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ?
3: ரெண்டாயிரம் ரூபாய் படமும் பேசுறதுக்கு ஒரு மேடையும் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா?
0: என்ன
1: பேசிட்டு இருக்கீங்க?

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்

0: இப்ப எப்படி இருக்கு மாம்சே?
1: குளவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் மாப்பிள்ள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது. காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏ மாப்பிள, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜப பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள. மாப்பிள, நல்லா காது கேட்கறவனே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன், நான் அனாதபுணமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிள்ளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா?
0: மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறேன்.
1: அட, இப்ப கேக்குதியா?
0: மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்டை கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசிச்சேன். சும்மா ஒரு விளையாடுத்தேன்.
1: விளையாண்டியா? நீ
2: விளையாடுறேன்.
1: நீ கட்டின தாலிய புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையின் அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம்.
0: அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சு புடுங்க முடியும்?
1: அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ்
2: அனுப்புவோம். ஏண்டா, பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒன்னு சேர்த்து வைங்க. ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம் பாக்குறீங்களா?
1: அடச்ச, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பாத்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே. சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள.
2: மாப்ள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே.
0: அதெல்லாம் பண்ண மாட்டேன்.
1: ஒரு 100 வாங்கி கொடுப்போம்.
0: மாம்சு, சும்மா இரு மாம்சு. பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம்.

0: இந்த புரோக்கர் பைய வரேன்னா ஆளே காணாமே. எப்பா ஒரு வாழைப்பழம் கொடு.
1: ஒண்ணு வேணுமா சீப்பா வேணுமா?
2: சீப்ப வச்சுட்டு அவர் என்ன தலையா சீவ போறாரு? ஒரு வாழைப்பழம் குடியா?
0: ஏய்யா நீ பேசுற நானும் பேசுறேன், அப்புறம் எங்க இருந்து பேச்சு வருது?
1: இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க.
2: திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும், அப்படியே இருக்கு.
0: ஏன்னா டோல எங்க போடுறது?
2: பேங்க்ல போடு.
0: பேங்க்லயா?
2: கீழே போடுறா கேன.
0: அதே எடக்கு அதே மடக்கு.
2: சரி எடக்குனா என்ன மடக்குனா என்ன?
0: ஆஹா அதே சண்டாளம் தாயா. யோ ஒளிஞ்சிடலான்றது போதும், வெளியே வாயா.
3: யோ அம்மா
0: யோ என்ன ஆச்சு?
3: என்ன ஆச்சு? ஒரு வாழைப்பழத்தோல ஒழுங்கா போட தெரியல, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி.
0: இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆகுண்டா ஏன் அந்த ரூட்ல வர்றீங்க? ரொம்ப புண்படுத்துறாங்க.
1: புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டாத்துக்கு இந்தாங்க.
0: ரொம்ப நன்றிப்பா.
2: சுருட்டு பிடிக்கிற மூஞ்சி சிகரெட்டை பிடிக்குது பாரு.
0: உன்னோட பெரிய அளப்பறையா போச்சுப்பா. ஆமா நீ எங்க இருக்க? உசுரு இருக்கா இல்ல ஆவியா இருக்கா?
2: ஆவியா இல்ல ஜூவியா இருக்க.
0: ஜூவியாவா?
2: ஜூவினா ஜூனியர் விகடன்டா முட்டாள்.
0: எங்க?
2: இங்க இங்க பாரு, ரைட்ல பாரு, லெப்ட்ல பாரு, மேல பாருடே.
0: என்னை
2: வாங்க முடியாது இப்போதைக்கு, செல்கிறேன், விரைவில் செல் ரூபத்தில் வருகிறேன்.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: சாரி, அதை எடுத்து போய்.
1: ரொம்ப கலைச்சு போன மாதிரிதான்.
0: உண்மையிலேயே கலைச்சு போய் தான் வந்திருக்கிறேன். அந்த விசிறிய கொண்டாந்து வீசு.
1: இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு?
0: உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுவீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா? இந்தா இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டியில வையே.
1: 200 ரூபாவா?
0: ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்லன்னா கண்ணை கழுவிட்டு பாரு.
1: ஏது வேலை கடிச்சு
0: போச்சா? வேலை வேலை வேலை வேலை. ஒருத்தங்கிட்ட கையை கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான் ஃபர்ஸ்ட்.
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவனை தெரியுமா?
1: தெரியுமே, இந்த கதைலாம் எழுதுறாரு அவர் தானே. நல்லாவே தெரியும்.
0: தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா?
1: இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன், ரொம்ப அழகா எழுதுவாரு.
0: அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். சாட்சாத் அந்த பைரவன் நான் தான். உன் ஹஸ்பண்ட்
1: நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா எங்கிட்ட சொல்லல?
0: சொல்லி இருப்பேன். ஏழை எழுத்தாளா இருக்கிறானே, அவனுக்கு வரும்படி கம்மி. வருவன் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான்.
1: நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன்.
0: ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீமா, ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேனே.
1: இப்ப எப்படி சொன்னீங்களா?
0: அதுக்கு காரணம் இருக்கு. கவனமா கேளு. காலையில என்ன ரெண்டு ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபாய் பணம் தாரு, எனக்கு கதை எழுதி கொடுன்னு கால விழுந்தான். கால விழாத, கதை எழுதித்தாரன் புழைச்சிக்கலன்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் வேகமாக நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான், எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டான். சிச்சி சிச்சி, கையெடுத்து கும்பிடாத, என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆடு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்தேன்.
1: ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பார்க்கலையே.
0: உதைக்கிறே உதைக்கிறே. நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன், நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவேன், ஏதாவது கேட்பேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு. எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்கே என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன். அது ஊரு ஊரா மேஞ்சிட்டு சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது.
1: இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்தே எழுதுங்க.
0: நீ சொன்னீன்னா அப்புறம் என்ன? ரூபா சரியாக்கான்னு காப்பி கிடைக்குமா?
1: காப்பியா? வேண்டாம்.
0: இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேனே,
1: கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ் கொண்டாரேன்.
0: ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். 200 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப். எப்பா பயிரவா, அட என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க, நான் வாழ்க.

0: ஓவரா போச்சு. நம்ம வீடு தானா இது? செல்லம் ராஜாச்சி, கதவை தரமா.
1: எங்க வந்தீங்க?
0: என்ன புருஷனை போய் எங்க வந்தேன்னு காமெடி பண்ணிட்டு உள்ளவே பேசல வாசி.
1: ராத்திரி ஒரு மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை?
0: அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச போயிருந்தேன்.
1: எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
0: அது நம்ம பார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்தேன்.
1: ஆமா, உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்க போகுது?
0: ஏன் நீ ட்ரீட் தர போறிய?
1: இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான்.
0: ஏய் இந்தா செல்லம், அம்மு நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலை நான் கீழே போடலாத.
2: ஹலோ, எஸ்கூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட்.
0: நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா?
2: அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன்.
0: உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருப்டா மாதிரி தான்டா இந்த தேசம். Shakalaka baby, shakalaka baby.

0: கிடைக்குது கிடைக்குமா?
1: எனக்கு சந்தோஷம் இல்ல, என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட அப்புறம் நாம் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். நீங்க செஞ்சு பாரு.
2: அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா.
1: நான் இவன் கூட சவகாசம் வச்சுட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா
3: என்ன மேல
1: என்ன
3: நடந்தது?
4: நீங்களே சொல்லுங்க,
1: தமிழ்நாட்டி
4: உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல.
3: ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன?
4: நீங்க எவ்வளவு நல்லவரு.
3: சோ மேல
4: நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க, அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன்.
5: அண்ணே
4: இவங்க வரல,
3: என்ன மாட்டி விடுவாங்க.
6: கம் தாம் எங்கிட்ட ஜம் அவங்கிட்ட ஜும்.

0: டக்கடக்கடக்கட.
1: மாப்ள பவித்ரா எங்கடா?
2: அதான் மாப்ள, நானும் தேட எங்க காணுமே.
3: May I help you?
2: ஹெல்ப்பா? கையாட்ல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா?
1: மாப்ள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. போய் ஏசிய போடுங்க, வேகுது.
2: அப்புறம் மாப்பிள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதுல மூஞ்சு கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்புதான், கரடி போட்டு கவர் பண்ணு.
1: மாப்பிள வந்துட்டாடா. மாப்பிள கையில தான் காசு வச்சிருக்கியா?
2: எதுக்கு
1: டே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு போலாம்டா, கொஞ்சமாச்சும் கௌரவமா இருக்கும்.
2: அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆளா இருப்பேனே. நான் ஏன் பார்க்கல கத்தி கத்தி லேகி விக்க போறேன்?
1: என்னது லேகி விக்கிறியா?
3: ஹலோ, என்ன வேணும்?
1: டிவி.
3: அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் அது 3D. என்ன வேணும்?
1: பிளாக் அண்ட் ஒயிட் டிவி.
3: பிளாக் அண்ட் ஒயிட்டா?
2: ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட.
1: மேல ஆண்டனாவோட வரணும்.
3: சாரி, அதெல்லாம் எங்க கிடைக்காது.
1: அப்போ டேப் ரிகார்டர் இருக்கா?
3: சாரி.
2: ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும் தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நான் கடை நடத்துறீங்க, எது கடல இல்ல இல்லன்றாங்க.
4: பவித்ரா, என்னமா கஸ்டமர்ட்ட பிரச்சனை?
2: வாங்க உடஞ்ச பான மண்டை. டேப் ரிகார்டர் கேட்டா இல்லன்றாங்க.
4: டேப் ரிகார்டர் எல்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றல.
1: நாங்க யூஸ் பண்றோம். திருவிழாடர் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி பக்தி பாடலாம் கேட்டு தமிழ வளப்போங்க.
2: சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், அருந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
4: நக்கீரா, புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க.
3: சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
2: போய் டேப் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம்.
3: இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்?
1: என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா?
3: என்ன டபுள் மீனிங்கா?
1: இல்ல உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா?
3: இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம்.
2: ஏங்க ஏன் டீங்கல டிஃபன் விக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நாலு சாமான வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க?
3: ஹலோ, என்ன பேசுறீங்க?
2: மாப்பிள இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா நம்ம பஜாருக்கு போலாம்.
3: உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு.
2: என்னங்க
1: இப்படி மோதல் ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும் நினைக்கிற?
2: உன் ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்கு. மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்ப அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு.
1: எப்படி?
2: இப்ப சண்டை போட்டுருக்கோம், அடுத்த தடவை சாரி கேப்போம்.

0: கண்ணுக்குட்டி.
1: சொல்லுங்க மாமா குட்டி. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
0: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறா. எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, ஒண்ணு பாக்கலான் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டிட்டு போயிடுவா, அங்க கூட்டிட்டு போயிடுவான்னு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி, பல்ல

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: தம்பி.
1: வணக்கங்க.
0: ஓகேமா.
1: வெளியில போனா காக்கா கொத்திடுறிய போட்டு மூடி இருக்க. நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் சொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே
2: தெரியாது. அதே பொட்டி எங்களுக்கு போடுங்க.
1: எத்தனை பொட்டி?
2: ஆறு பொட்டி போடுங்க.
1: என்ன இந்த பக்கம்?
3: அது ஒண்ணும் இல்ல ராமச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது. போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ண போலான்னு வந்தேன்.
1: நல்ல வேலை பண்ணீங்க, கண்கட்டி தெய்வமாச்சே. நினைச்சதெல்லாம் கை கூடும்.
3: எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நாங்க இருந்திருக்கேன்.
1: முத்தியா தம்பியா, எப்போ வந்தீங்க? சௌக்கியமா?
3: நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா
4: இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க.
3: ஆமா, ஊர்ல இல்லையா கதை சாட்சி இருக்கு.
4: அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும்.
1: தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது.
3: நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்?
4: ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு பத்து காசு சில்லையா இருக்குமா?
1: சிவகுழந்து, வெளியூர் சாட்ட போய் காசு கேக்குறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல?
4: நீ சும்மா இருியா தம்பி, பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா
2: வேற தம்பி.
1: காதலுக்கு கண்ணு இல்லன்னு அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான்.
3: ஏனா இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது?
4: இந்த வண்டி
3: அத பொழப்ப கேட்டனே.
4: அது ஏன் தம்பி கேக்குறீங்க?

0: எங்க இவ்வளவு தூரம்?
1: எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். இது அது எங்க தவிழ்காருக்கு ஒரே வைத்தியபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நாடகம் போட்டுருக்கு. அதான் நாளை கழிச்சு ஒரு கச்சேரி உங்க தவிழ்க்கு அனுப்ப முடியுமான்னு வந்தேன்.
0: நீங்க கேட்டு அனுப்பிச்சிடணுமாக்கும், எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா, தவிழ்க்கார பாக்க மட்டும்தான் வந்தீங்களா?
1: இல்ல இல்ல, அன்னைக்கு துண்டு விட்டு போட்டேன், அது பத்திரமா இருக்கா?
0: என்ன துண்டு?
1: அன்னைக்கு உங்க இடத்துல மாலை விழுந்துச்சு, அந்த துண்டு தான்.
0: அது துண்டு, அதை வச்சுதான் நாங்க தலை தோட்டிக்கு போறமாக்கும். அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியே?
1: துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னு விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் உங்களுக்கு.
0: ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்டதான்
1: இருக்கு. இங்க போனீங்க, உங்க தவன்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன். இங்கே வந்தீங்க, அது யார் யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா

கொண்டான்.

0: ஒரு வண்டி வருது, இதை காட்டி பாடி வேலை. ஸ்டாப் ஸ்டாப், ஓரமான பாட்டு, ஓரமான பாட்டு.
1: ஏயா வண்டி நிறுத்துறேன்.
0: யோ, டிராபிக் போலீஸ்கார வண்டி மறிக்கிறாயா?
1: எந்த
0: என்ன வண்டி அங்கே எட்டு பாட்டிட்டாங்க, ஒருவேளை வசூல் பண்ணிடுவோம்னு பயப்படாங்களோ.
1: லிப்ட் கேப்பான் போல்றீங்கயா? அந்தா ஏத்தி வண்டி தானே, குணத்து கூட தனியா போயிட்டு இருக்கிறோம். போலீஸ் வந்தா நமக்கு தனியா சேஃப்டி.
0: அதுவும் சரிதா, பிட்பாடு மேல பிராந்தி தெளிச்சு விட்டு இடிச்சு மாதிரி செட் பண்ணிடலாம். என்ன செய்யறாங்க? அம்மா நீங்க யாரு, வண்டி எங்க இருந்து வருது?
1: நீங்க மெட்ராஸ்ல போறோம்.
0: எப்படியா கரெக்டா சொன்னீங்க?
1: பார்த்தா தெரியல, நீங்க வண்டி அடிக்காம நிக்கிறீங்க.
0: பெரிய கெட்டிக்காரி. ஏறிக்கிறவா?
1: ஏறிங்க சார்.
0: ஆரியா உள்ள ஒருத்த வாயப்படம் பண்ணிக்கிறியா?
1: அண்ணன் தான், அப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் அப்ப ஏத்திட்டாரு,
0: தண்ணி அடிச்சிருக்காரா? பரவாயில்லையா, அவருக்கு என்ன உடம்பு முடியுமோ.
1: ஏறிங்க சார்.
0: ஏறிடு ஏறிடு ஏறித்தானே ஆகணும்.
1: நீங்க வந்தது ரொம்ப தைரியம் சார்.
0: அம்மா போலீஸ்காரன்ல இந்நேரத்துல நடு சாமத்துல ஒத்தில தைரியமா நிக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய போலீஸ்காரனா இருப்பான். எல்லாம் ஒரு இதுதான். சரி, சட்டுப்பு நேரத்தை காலி பண்ணு. எடு எடு எடுத்துரு.

0: That? That?
1: என்ன பாத்து ஓவரா?
0: என்னயா? இங்க யாரு சார்?
1: ஏய், பாத்தா தெரியலையா? டிராபிக் போலீஸியா? நான் எல்லா வண்டியும் நிப்பாட்டி யாருங்க? இப்ப நீ என்ன கேக்குறியா? ஆமா, இவ்வளவு விசாரிக்கிற நீ யாரு?
0: நான் வந்து சொந்தக்காரன்.
1: யாரு சொந்தக்காரன்?
0: அது இந்த விளக்கெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையா சார்? நாம வந்த வேலையை முடிச்சுட்டு போவோம். டேய், சீக்கிரம் அந்த மாலை எடுத்துட்டு வாடா.
1: மாலையா? நமக்கு எதுக்கு மாலை? அப்படி என்ன சாதிச்சிருக்கேன்? நேத்து ராத்திரி தான் சிங்கு நுங்க எடுத்திருக்கான். அதுக்கெல்லாம மாலை போடுவாங்க?
2: அவன் சேஃப்டி, அவன் பாகுதான் செய்வான்.

0: கேமரா ரெடி பண்ற பசிக்குதுடா.
1: இது ஏட்டியா எடுக்கறதே பிச்சை, இதுல அவசர வேற.
0: ஊட்டி போறியா?
2: திருநெறித்துங்க
0: எந்த கோயிலுக்கு போயிட்டு வர ராஜா?
2: முருகர் கோயில்.
0: முருகா முருகா முருகா முருகா. ஆமா, யாரையா நீ?
2: என்ன தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேன.
0: அடிச்சிருக்கியா? எப்பமா?
2: நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாம தூரம்.
0: இந்த அளவுல அடிவாரத்துல வச்சு ஒரு 10 பேர் சேர்ந்து கும்மி எடுத்தீங்களா? அந்த குறிப்பா
2: இல்லீங்க
0: இல்லையா? இந்த குன்னக்குடி குப்பத்தடிக்கல வச்சு குழந்தை எடுத்தீங்களா? அந்த குறிப்பா
2: இல்லீங்க?
0: என்னடா இதுவும் இல்லைங்கிற? ஒரு இடம் ரெண்டு இடமா இருந்தா நான் ஒரு 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன். எந்த குறிப்பா இருக்கும்? இந்த மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சுக்கல, அந்த குறிப்பு
2: தானே?
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது?
2: அது புடுங்க. அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அப்ப கூட அவன் பாட்டாக்குறவின் பேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுகிட்டே வந்தான். வாரவி எப்படி இருக்குன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தாண்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்ததா ஏடியா மூஞ்சிலே பொழுச்சு துப்பிட்டான்னு. பான் கிரவின்னு பேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்து குத்து கண்ணே அவன் எப்படி பேமஸ் ஆனா? அவனை மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பான்னு பேச்சு வாக்கல அவன்ட்டையும் மாமூலுக்கு கேட்டேன். 2 ரூபா தாண்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்தியை உருவிச்சா. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன உள்ளடா அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் விளாவில கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
2: அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்துக்கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா, மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனு பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்த அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் இருக்கும் போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பழப்பு தரப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: என்னத்த ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான், ஃபீல்டுல நிக்க முடியலையே.
0: ஐசி
2: ஜீன்ஸ் கேக்கலாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கிங்க ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன் ரானுங்க. அட்டா புல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சும் போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்.
0: ஆகணும்டா ஆகணும்.
2: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவேன்ல.
0: ஏய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற?
2: நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா.
0: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் உன்ட அடி வாங்கினா ஏட்டையாவுக்காண்டி என்ன செய்வேன்? நீ
2: ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீடு ஆக்கிறேன்.
0: நல்லவன்டா. அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா, நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன். அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்மு கும்மு நெரிச்சாருவில்ல.
2: அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்கே வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்ல ரீச் ஆகும்ல.
0: அடி வாங்குற பத்தி
2: பிரச்சனை
0: தொழில
3: கத்துக்கிறோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளவுடா தைரியம் உனக்கு? என்ன அம்மா? அம்மா
0: சும்மா
3: சேர்த்தான். அவன் உள்ள போட்டு லாக்
2: பண்ணியா? கொலை பண்ணாம விட மாட்டான்.
0: இந்த பாப்பா அவனை தூக்கி உள்ள போறியே, அதுக்கு ரீசன் கேட்டா என்ன சொல்லுவேன்?
3: அவன் தான் உங்களை அடிக்க வந்தானே. ஏட்டையா
0: அடிக்கவே இல்லையா?
3: ஆமா,
0: இதுக்குதான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? என்னது இது?
3: ஏட்டையா, இப்படி அடிச்சது நான் இல்ல, அவன் உங்களை அடிச்சுட்டாங்கிறதுக்காக தூக்கி 3 மாசம் உள்ள போட்டிருக்கான். எப்படி நம்ம ஐடியா?
0: இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி முறை கால கையோட போயிருக்கும்ல? நீ ஏன் தேவையில்லாம யூ டர்ன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?
3: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா, அத ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துறேன்.
0: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறேன்.

0: ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா?
1: உடம்பு சரியில்லாதவ எவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் MGR படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 1/2 ஏக்கரை விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவன 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்ற பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும்.
2: என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ண கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்தவி பாப்போம். குத்தவையு என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல், வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குளச்சு குளச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோன் ஏத்தினு கொல்ல பார்த்து இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு தண்ணி இல்ல
0: வேணாமா?
2: வேணாம், என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிக்க.
0: மெட்ராஸுக்கு போற? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையா சொல்லி அனுப்பு.
2: வேணாமா, நான் அந்த கோடங்கிற மாதிரி ஒரு 5000 ரூபாய் கிடைக்கிட்டு இருக்கேன், அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன், நீ வச்சுக்க. எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ண உடனே போற.
0: சரி, நீ பாத்தியா அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி, நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பி வைக்கிறேன்.
3: என்ன பாட்டு பாடுவானு?
4: தஞ்சாவூர் தண்ணிக்கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
3: தண்ணிக்கிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டுது பா.

0: மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா.
1: பாடுங்க மாமா, பாடுங்க.

0: எப்ப ஒரு சோடா ஒண்ணு கொடுப்பான். என்ன கடையில யாரும் காணா? கடையை போட்டு எங்க விடாங்க?
1: எக்ஸ்கியூஸ் மீ,
0: யாரு?
1: சாரி ஃபார் தி டிசப்பாயிண்ட்.
0: யாத்தி
1: சார், சார், சார், சார், பயப்படாதீங்க சார். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்?
0: ஆமா, அங்க இருந்து எப்படி இங்க வந்த?
1: சிட்டில இருக்கிற சலூன் ஷாப் வித்துட்டு இந்த ஊர்ல வந்து கடை வச்சிருக்கேன் சார். இந்த கடைக்கு நான் தான் ஓனர்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: எங்க கொஞ்சம் திரும்ப
1: சார். சட்ட கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொல்லணும், ரொம்ப தெளிவா இருக்கேன்னு நம்புங்க சார்.
0: சரி, ஆச்சு. அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் முடி செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம்டா.
1: இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா?
0: என்ன மறுபடியும் அட்ரஸ் குடுக்குற?
1: நான் தான் சொன்னே, நம்புங்க சார். தெளிவா இருக்கு சார்.
0: எப்பா
1: நம்புங்க சார்.
0: டார்ச் புஷ், வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா,
1: யுஎஸ்ஏ.
2: ஐயா, நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தீங்கய்யா. இந்த அட்ரஸ கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா.
0: ஆமா, நீ யாரு?
2: நான் தாயா இந்த கடை ஓனர்.
0: இதையாட்டா முதலே சொல்லல.
2: அத எங்கயா சொல்ல விட்டான்? அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா ஐயா. ஐயா, சீக்கிரம் அந்த அட்ரஸ சொல்லி விடுங்க ஐயா. போய் தொலையட்டும்.
1: சொல்லு,
0: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ.
1: அட்ரஸ சொல்ற?
0: அப்பா, அது அதே இடத்துலதான் இருக்கு ராஜா.
1: அது எனக்கு தெரியாதா?
0: தெரியுமா,
1: தெரிஞ்சுக்கிட்டேதான்
0: சொல்ற.
1: அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். உடனே நான் அங்க போனோம். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு?
0: அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ் எல்லாம் போக முடியாதுப்பா.
1: அப்பவா வாடகை செய்யல எடுத்துட்டு போவோம். ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும்.
0: சைக்கிளுக்கு பெட்ரோலா?
1: ஏண்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற? நீ
0: சிரிக்கிறடா கடவுளே.
1: அந்த அட்ரஸா தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்ன பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க சொல்ல முடியுமா?
0: ஆஹா, செத்தாலும் நம்மள தோண்டி அட்ரஸ் கேப்பான் போல் இருக்கே. நான் என்ன செய்வேன்? தெய்வமே, திரும்பிட்டாடா.

0: யார் இவனா? இங்க வா வா வா. இவன் சரியா வர மாட்டான்டா.
1: இவன் தானே சரி வருவான்.
0: சரியா வர மாட்டான்டா.
2: சம்பந்தமே இல்லாம நம்மள பத்தி பேசுறாங்க.
1: இவன் மூஞ்சிய பாருங்கனே. இவன் தானே கரெக்ட்.
0: சரியா வர மாட்டான்டாங்கற.
2: எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வர மாட்டேன்றாங்க நம்மள.
1: இவன் சரியா வருவானே.
0: என்னடா சரியா வருவானா?
2: என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா?
0: இவன் மூஞ்சி சரியா வருவானா? சரியா வருவானா?
2: சரியா வரமாட்டேன்னு போட்டு
0: அடிக்கிறேன். நீ நான் நினைக்க நீ எப்படா சரியா வருவ?
1: நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு அடிச்சு சொல்லுவேன்.
0: யார் இவனா?
1: ஆமா,
0: நீ சரியா
2: வருவியா? சொல்லிட்டா
0: அது உனக்கு தேவையில்லாத விஷயம்.
2: மூஞ்ச பார்த்தா சொல்லிட்டு இருக்கீங்க.
0: மூஞ்ச பார்த்து சொன்னா சரியா வந்துருவியா? தேவையில்லாத விஷயம் போடா.
2: எதுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லாம போ சொல்றானே. நல்லா தானடா போய்க்கிருந்த நானு.
0: என்ன
2: பிடிக்கிறா அண்ணா? அண்ணா
3: யாரு?
2: வாங்க தாச்சி.
3: என்ன அய்யனாரு திடீர்னு இந்த பக்கம்?
2: இல்ல மெட்ராஸுக்கு புறப்பட்டேன் தாச்சி. போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணிட்டு போலாமேன்னு அப்படியே வந்தேன்.
0: என்ன?
2: ஒண்ணு இல்லண்ணே, மெட்ராஸுக்கு புறப்பட்டேன்.
0: மெட்ராஸ்கா? போடாப்பா போடாப்பா, போய் நல்லபடியா போலங்க. நம்ம வயலு
2: போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்.
0: என்ன
2: அன்னைக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு போட்டு அடிச்சீங்கல்ல? எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய
0: செய்வேன். நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு அப்புறம் என்ன
2: கோவப்படாதீங்க. எதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட சந்தோஷமா
0: இருப்பேன். என்ன பண்ண போற? அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்.
2: தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை
0: வெடிச்சிருப்பேன்.
3: சரிப்பட்டு வர மாட்டான்.
2: ஏண்டா
4: மாவனே, எங்கேயே ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன இவன் விட்டு வாசல்ல வந்து நிக்கிற?
2: இல்லப்பா, இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சான். எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு. சரி ஊருக்கு போறதுனால இந்த ஆள்கிட்ட கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறான்.
0: ஏ முனியாண்டி, என்னடா ஓனாண்டி, என் பையன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவான், என்னடா அது விஷயம்? ஏ ஓனாண்டி, ஓ மையன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்டா.
4: இல்ல, என் மகன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவான்.
0: அறிவு கேட்ட ஓனாண்டி.
4: அதுக்கா
2: ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்ம அடிப்பான் போல் இருக்க.
4: என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்.
0: பெத்த அப்பனே சொல்லிட்டான் டவுட் கிளியர் ஆயிடுச்சு, கிளம்பிடா.
2: யோ, எப்படி டவுட் கிளியர் ஆகும்? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகும். எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்க தயவு பண்ணி. அப்பா அப்பா சொல்லுப்பா. எதுக்கு அப்பா?
4: அதெல்லாம் சொல்ல முடியாதரா, சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது.
2: ஐயோ பெத்த அப்ப, நீயே சொல்லல, நெஞ்சு வெடிச்சிருப்பா. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்?
0: ஒப்பன் தான் சொல்றான்ல, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன ஆட்டிக்கிட்டு இருக்க? போடா.
2: யோ, கையெடுத்து கூப்பிடுறியா? தயவு பண்ணி சொல்லுங்க, என்னால முடியலையா சொல்லுங்க.
0: ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே சரிப்பட்டு வர மாட்டேன்ட்டு. அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்படும் போதுல போடா.
2: கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் புலப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா.